0: இசையா நீ மீண்ட என்னடும் அவமானம் உந்தனுள்ளே.
1: அந்தரம் சிவர்கா கழிச்சு பாடுத்து.

தக்கதீம் தரிக்கிட்ட தக்க ஜன்னு தக்கதீம் தக்கதீம் சஜன்னு தக்கதீம் தரிக்கிட்ட தக்க ஜன்னு தக்கதீம் தக்கதீம்.